Revolution.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மானசேயின் வெள்ளி மாலை நேயர்களுக்கு பணிவன்பான வணக்கம். தோன்று தொட்டு நம்ம தமிழ் மக்கள் நலமா வளமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இன்றைய வெள்ளி மாலையில உங்க எல்லோரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களோடைய வந்து தொழில்நுட்பத்துல எங்க குமார் அங்கிள் தான் அமர்ந்திருக்கார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட ஒரு இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம எப்பயுமே மாதம் மாதம் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப மெல்பர்ன் மேற்கில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் சமூக வானொலியான வின் எஃப்எம் 88.9 அலைவரிசையில் வானிசையின் வெள்ளி மாலை தமிழ் ஒலிபரப்பு இணையத்தில் winfm.org.au என்னும் இணையத்தின் ஊடாகவும் 8 மணி வரை நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேரை கேட்டுப்போம், அதுக்கப்புறம் ஒரு பாடலையும் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேரை சொல்லுங்க குட்டி அறிமுகம்.
1: அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சுஹானா ரவிசங்கர். இங்கு நான் எனக்கு இருப்பது எனக்கு மீண்டும் சந்தோஷமாக இருக்கிறது.
0: மிக மிக மகிழ்ச்சி சுஹானா. எங்களுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை போன்ற இளைஞர்கள் தான் எங்களுடைய உற்சாகம். வானிசை வீக்கெண்ட் ரிதம் அப்படின்னு வெள்ளி மாலை அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு பாடலோட ஆரம்பிக்க போறோம். பாடலுக்கு அப்புறம் சுவாரஸ்யமான தகவல்கள் சுஹானா பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கேட்டு ரசிங்கள் மக்களே.

0: மீண்டும் வருக நேயர்களே, இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற தலைப்புல நம்ம வந்து மாதா மாதம் ஒரு இளைஞரை கூப்பிட்டு அவங்கள பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சுஹானா. சுஹானா சொல்லுங்க, உங்களை பற்றி ஒரு சின்ன பின்னணி மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஆழமான கேள்விகளுக்குள்ள நம்ம போவோம். உங்களை பத்தி சொல்லுங்க.
1: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியாவில்தான். இப்பொழுதுதான் நான் 6 வயதில் தான் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்தனான். எனது வீட்டில் எனது அம்மா, அப்பா மற்றது தம்பி எல்லாம் இருக்கிறார்கள். நான் படிப்பது 10ஆம் வகுப்பு. மற்றது என்னை பற்றி என்ன தெரிந்து கொள்வேன்?
0: உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு இந்தியாவில் எந்த வகுப்பு வரை படித்தீர்கள்? இங்கு ஆஸ்திரேலியாவுக்கு எப்பொழுது புலம்பெயர்ந்து வந்தீர்கள்?
1: நான் இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தப்ப எனக்கு 6 வயது தான். நான் அங்கு நிறையா பள்ளிக்கூடம் செல்லவில்லை. ஆனால் நாங்கள் கோவிட் நேரத்தில் திரும்பி அங்கு சென்றோம். நான் அங்கே 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு அங்கே தான் படித்தேன். ஆனால் அதெல்லாம் நான் கணினியில் தான் படித்தேன். அதனால் நான் அங்கே பள்ளிக்கு போன அனுபவம் எனக்கு நன்றாக ஞாபகம் இல்லை.
0: கோவிட் காலகட்டம் யாரும் மறக்க முடியாது என்று நினைக்கிறேன். அது வந்து இணையதளம் மூலம், அதாவது இன்டர்நெட் மூலமாக கற்ற காலம், அது யாருக்குமே மறக்காது. பல விடயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது, சில இன்னல்களும் இருந்திருக்கிறது. அதை கடந்து போவது தான் வாழ்க்கை. உங்களுடைய பொழுதுபோக்குகள் என்ன சுஹானா?
1: பொழுதுபோக்கு என்றால் நான் கூடைப்பந்து விளையாட்டு ஆடுவேன். மற்றது எனக்கு புத்தகம் வாசிப்பதில் மிகவும் ஆசை உள்ளது.
0: என்ன மாதிரி புத்தகங்கள் வாசிப்பீங்க?
1: நான் ஆங்கிலத்திலும் புத்தகம் வாசிப்பேன். இப்பொழுது என் விசி தமிழ் படிப்புக்காக தமிழில் புத்தகம் வாசிக்க தொடங்கியுள்ளேன். எனக்கு பொன்னியன் செல்வன் என்ற புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் இப்பொழுது 2வது புத்தகத்தில் உள்ளேன்.
0: அற்புதம். பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படிக்கிறீங்க, படத்தையும் பார்த்தீங்களா?
1: உண்மை.
0: மற்றும் படிப்புக்கு வெளியே நீங்க செய்யும் செயல்களை சொன்னீர்கள், அதாவது உங்களுக்கு கூடைப்பந்து விளையாட பிடிக்கும், புத்தகங்கள் படிக்க பிடிக்கும், அது இல்லாமல் விசிஇ தமிழும் படிக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். அதை எடுக்க ஏதேனும் ஒரு சிறப்பு காரணம் இருக்கிறதா? யாரேனும் தூண்டுதலாக இருந்தார்களா விசிஇ தமிழை எடுப்பதற்கு?
1: தூண்டுதலாக யாரும் இல்லை. ஏனென்றால் எனது அப்பா அம்மா என்றும் நீ என்ன உனக்கு பிடித்திருக்கிறதோ அதை மட்டும் நீ படித்தால் போடும் தான் என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு என்றால் எனக்கு தமிழ் நன்றாக பேச தெரியும். எனக்கு சிறுவயதிலிருந்து பாட்டி எனக்கு கதை படித்து வந்திருக்கிறார். அதனால் எனக்கு தமிழ் வாசிக்கவும் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துப்பிழை இருந்தாலும் எழுதவும் தெரியும். அதனால் அதுவும் ஒரு விசி பாடமாக எடுத்தால் நான் 10ஆம் வகுப்பில் அந்த பாடத்தை முடித்து விடுவேன். அதனால் எனக்கு 12ஆம் வகுப்பில் சுமையும் குறையும். அதனாலே நான் இந்த வருடமே தமிழ் ஒரு விசி பாடமாக.
0: அற்புதமாக சொன்னீர்கள். எழுத்துப்பிழைகள் அனைவருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். நன்றாக தமிழ் படித்து தேர்ந்தவர்கள் கூட எழுத்துப்பிழைகள், ஆனால் அந்த கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களிடம் இருக்கிறது, அதுதான் சாலச் சிறந்தது. அதை நினைத்தால் மிக பெருமையாக இருக்கிறது. நீங்க எதிர்காலத்தில், உங்களுடைய எதிர்காலத்தில் தமிழ் அல்லாமல் தமிழ் படிப்பை எப்படியும் படிக்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின் ஸ்ட்ரீம் படிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெயின் ஸ்ட்ரீம் படிப்பு நீங்க வந்துட்டு முக்கிய துறை எதை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்?
1: நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு துறை என்று? நான் பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறை தான் தேர்ந்தெடுக்கலாம் என்று.
0: அற்புதம். வருங்காலத்தில் டாக்டர் சுஹானாவாக உங்களை சந்திக்கலாம்.
1: கண்டிப்பாக.
0: மருத்துவத்துறை ஏன் விருப்பம் இருந்தது? மருத்துவத்துறை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள்?
1: நான் சிறுவயதிலிருந்து மருத்துவர்களை படத்தில் கண்டிருக்கிறேன், நேரிலும் கண்டிருக்கிறேன். அவர்களை அனைவரும் பார்த்து மதிக்கிறார்கள். பட் அவர்களுக்கு அளிக்கும் மதிப்பு அவர்களுக்கு மட்டுமில்லை, அவர்கள் படித்த படிப்பிற்கு, அவர்களின் அறிவுக்கு. அந்த அறிவை நான் பெற வேண்டும் என்று நினைக்கிறேன்.
0: மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மருத்துவரின் சேவை இருக்கும் இல்லையா? எப்படி ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் செவிலியர்கள், நர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்கள மாதிரி மருத்துவர்களும் உன்னதமான ஒரு சேவையில் இருக்கிறார்கள். அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்ததற்கே பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு. இப்பொழுது நாம் நீண்ட நேரம் உங்களை பற்றியும் உங்களுடைய பொழுதுபோக்கு பற்றியும் உங்களுடைய எதிர்காலம் பற்றியும் கேட்டுவிட்டோம். இதை தொடர்ந்து நாம் ஒரு சிறிய பாடல் கேட்டுவிட்டு பிறகு மீண்டும் உங்களுடைய ஆழமான சில உரையாடல்களை மேற்கொள்ள போகிறோம். கான்வர்சேஷன்ஸ். ஓகே, பார்ப்போம் பாடல் என்ன வருதுன்னு பார்த்து கொண்டே இருப்போம். நேயர்கள் அனைவரும் இருந்து எஃபி லைவ்ல எங்களோட ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. மானிசை மின் எஃப்எம் எஃபி லைவ்ல உங்களுடைய பின்னூட்டங்கள்.

0: ரத்னமாலா அப்படின்ற பாடல் வந்து பராசக்தி படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் குரலில் அவரே இசையமைத்து வந்த பாடல் தான் இது. இதுக்கு முன்னாடி பாடலுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம விட்டுட்டோம், அதையும் கொடுக்க போறோம். வரி வரி அப்படின்ற பாடல் நம்மளுடைய ஆஸ்திரேலியா மண்ணிலிருந்து வந்து பிறந்த தி அவர்கள் பாடிய பாடல் தான் வந்து கேட்டோம். அதுக்கான இசையமைப்பு தந்தவர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். நம்ம வந்து இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட சுஹானா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய பின்னணி பற்றி கேட்டோம். இன்னும் சுஹானா கிட்ட வந்து கேட்கறதுக்கு சில சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்குது. இவங்க வந்து இங்கே இந்தியாவில் பிறந்த ஒரு இளைஞர், ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்த ஒரு இளைஞர். இங்கே வந்துட்டு நீங்கள் பள்ளி பாடம்லாம் படிச்சிட்ருக்கீங்க இல்லையா, விசிஇ பாடம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கூட சொல்கிறீங்க. உங்களுக்கான கேள்வி என்னென்னா சுஹானா, இந்த மாதிரி அதிகமான விசிஇ பொறுத்தவரை அதிகமான கல்வி அழுத்தம் இருக்கும் பொழுது அந்த மாணவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது, அதை எப்படி பாடங்களை ஒரு சமநிலையாக அவர்கள் பார்க்க முடியும், அதை பற்றி உங்களுடைய கருத்து?
1: நாம் ஒன்றை மட்டும் மறக்கிறோம், நாம் கல்வி பெறுவது கற்பதற்கு மட்டுமே, போட்டி போடுவதற்கல்ல. அதை பல மாணவர்கள் மறக்கிறார், ஏன் நானே சில நேரம் மறக்கிறேன். அதை நாம் மறக்காமல் நாம் என்ன எவ்வாறு மீண்டும் கற்கலாம் அதை மட்டும் நாம் குறியாக வைக்கணும். நாம் ஏதாவது தவறு செய்தால், ஏதாவது பயிற்சியில் கம்மியான புள்ளி வாங்கினால், அதை பற்றி நாம் வருந்தாமல் நாம் எப்படி நான் இப்படி இதை
0: சரி
1: செய்ய முடியும் என்றுதான் நான் நினைப்பேன். அது நான் மற்றவர்களும் நினைக்க வேண்டும், அவள்தான் அவர்களின் மனநிலம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் கல்வி அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அதற்கு நான் என்ன செய்வேன் என்றால், நான் வீட்டிலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டு என் அறையில் அடைத்திருக்காமல் அறையிலிருந்து வெளியே வந்து ஏதாவது அம்மாவுடன் பேசுவேன், இல்லை என்றால் தம்பி ஏதாச்சும் கேட்பான், அவருடன் கதைப்பேன், இல்லை என்றால் நானும் அம்மாவும் ஒரு டீ குடித்து விட்டு ஏதாவது கதைத்திருப்போம். அப்படியே நாம் நண்பர்களுடனும் குடும்பத்துடனும் நேரம் செலவழித்தாலே எமக்கே அந்த அழுத்தம் தோணாது.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதில் எனக்கு பிடித்த விடயம் என்னவென்றால், படிப்பு என்பது இருக்க வேண்டும், அது போட்டிக்காக இருக்கக்கூடாது, ஆனால் நாம் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்காகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்து மிக முக்கியம். அதையும் தாண்டி நீங்கள் இல்லத்திற்கு வந்த பிறகு எப்படி குடும்பத்தின் ஒரு ஊக்கம் அதில் இருக்கிறது, அவர்களுடைய ஒரு இன்வால்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய சில விடயங்கள் எப்படி நமக்கு நம் மன அழுத்தத்தை வந்து சீர் செய்கிறது அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான விடயம். அஜுஜோ நாளைக்கு வந்துட்டு தேர்வு இருக்குது, அதுக்கு படித்தே ஆக வேண்டும், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இல்லாமல் நாம் கலந்துரையாடி பின்னர் அதை சென்று நாம் செய்யும்போது நம் மனம் இன்னும் தெளிவாக இருக்கும், இன்னும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். மிக அழகு. நீங்கள் பெற்றோர்கள் பற்றி சொல்லதுனால, உங்களுடைய தம்பி பற்றி சொன்னதுனால, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி மாணவர்களின் பணிச்சுமையை நீக்குவதற்கு உதவி புரியலாம்?
1: அந்த பணி சுமை என்று சொன்னீர்களே, அதை யாராலையும் நீக்க முடியாது, அது மாணவர்கள் தான் செய்ய வேண்டும், அதில் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சுமையை மாணவர்கள் அழுத்தமாக கருதாமல் அவர்கள் பல செய்யலாம். நான் என்ன சொல்வேன் என்றால், பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் குழந்தையை தூண்டுங்கள் நிச்சயமாக, ஆனால் அவர்களுக்கு ஒரு விடயத்தில் ஆசை இல்லை என்றால் அதை அவர் மேல் திணிக்காமல் அவர்களே அவர்களிடம் அமர்ந்து பேசி அவர்களின் கருத்து என்ன என்று நீங்கள் கண்டிப்பாக கருத வேண்டும். ஆசிரியர்களும் அதே மாதிரி, மாணவர்கள் எப்படி கற்கிறார், அவர்கள் நன்றாக கற்கிறார்களா, அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அவர்கள் பல வருடமாக சொல்லித்தந்ததே மற்ற மாணவர்களுக்கும் வேலை செய்யும் என்று நினைத்து கொண்டே வராமல், அவர்களும் மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் மாற்றிக்கொண்டாலே அதுவே போதும். மாணவர்களுக்கு நீங்கள் அதிகமாக அந்த ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றில்லை, அவர்கள் தானாக படித்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் பக்க பலமாக எந்த விதமான அழுத்தம் இருந்தாலும் அதை மேம்படுத்தாமல் இருந்தால் கூட நீங்கள் பெரும் அது
0: தேவையற்ற நேரத்தில் அவர்களுக்கு நாம் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு நிசப்தமான உண்மை, சத்தியமான உண்மை. என்ன என்று சொல்ல வேண்டும் என்றால், இப்பொழுது இருக்கும் கல்வி நிலையில் பல விடயங்கள் மாறிக்கொண்டே வருகிறது இல்லையா. இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் எந்த விடயமுமே நடப்பதில்லை. நீங்கள் கூட ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்றால் அதை பார்ப்பதும், ஆசிரியர்களும் அவர்களுடைய பாடத்திட்டத்தை தீட்ட வேண்டும் என்றால் அல்லது சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்காக செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துவது என்பது அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஒன்றாக அமைந்துவிட்டது. இந்த நிலையில் அப்படி ஒரு போட்டி இருக்கையில், அப்படி பாடத்திட்டங்களை நாம் தேர்ந்தெடுக்கையில், தேர்வு மதிப்பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, எந்த அளவுக்கு நமக்கு மாணவர்களுக்கு முக்கியமாக எந்த அளவுக்கு அது ஒரு சவாலாக அமைகிறது அல்லது அது ஒரு சாதகமாக அமைகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: நான் ரெண்டும் என்றுதான் சொல்வேன். நான் முதல் சொன்னேன், அது போட்டியா கல்வி போட்டியாக இருக்கக்கூடாது என்று, உண்மைதான். ஆனால் இறுதியில் எது இருக்கிறதோ அதில்தான் மாணவர்களாகிய நாம் நாமளே மாற்றிக்கொள்ள வேண்டும். 12ஆம் வகுப்பு முடியும் போது நிச்சயமாக போட்டி போட்டுதான் நாங்கள் ஏற்றார் என்ற ரேங்க் நாங்கள் வாங்க முடியும். அதற்கு நன்மையும் உள்ளது, தீமையும் உள்ளது. தீமை என்றால் நாம் மற்றவர்களோடு போட்டி போடுவது, அவர்கள் அதிகமாக ஏதாவது புள்ளி வாங்கினால் நாம் மன வருத்தம் அடைகிறோம். நன்மை என்று கேட்டால் அந்த சிஸ்டமிலே ஒரு நன்மை உள்ளது என்று வச்சுக்கலாம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சாக் என்று ஒன்று செய்கிறோம். அந்த சாக்கில் நீங்கள் நன்றாக புள்ளி பெறுவீர்கள்.
0: சாக் என்ற ஸ்கூல் அசிஸ்ட் கோர்ஸ் ஒர்க், அதாவது பள்ளிகளுக்குள்ளேயே உள்தேர்வு என்று கூறும் அளவிற்கு அது பள்ளிகளே செய்வது இல்லையா, வெளித்தேர்வு இல்லாமல்.
1: அதில் நீங்கள் நன்றாக செய்தாலும் நீங்கள் வருடம் கடைசியில் ஒரு பயிற்சி செய்வீர்கள். அதில் நீங்கள் நன்றாக புள்ளிகள் எடுக்கவில்லை என்றாலும் அந்த சாக்கை வைத்து கொண்டு உங்கள் புள்ளியை மேம்படுத்தலாம். அது போன்ற சிறு சிறு விடயங்கள் வைத்துதான் நான் இதில் நன்மையும் உள்ளது என்று கூறுகிறேன். அதில் ரெண்டையும் நீங்கள் கருதி படித்தாலே உங்களுக்கு நிச்சயமாக நன்றி நல்லதே நடக்கும்,
0: நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். ஆண்டிறுதி தேர்வு மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய கல்வி முறையை பொறுத்தவரை நாம் வருடம் முழுவதும் நமக்கு வாய்ப்புகள் அவர்கள் அளிக்கின்றார்கள் இல்லையா. இப்பொழுது 16ஆம் தேதி ஜூன் கேட் என்பது கூட வருகிறது உங்களுக்கு இல்லையா. அது விசி எடுக்கும் மாணவர்கள் ஆண்டுதோறும் அதை எடுக்க வேண்டும். கேட் என்றால் ஜெனரல் அச்சீவ்மென்ட் டெஸ்ட். அது மொழிக்கு அப்பாற்பட்ட என்னென்ன பாடங்கள் அதில் இருக்கு?
1: அதில் ஆங்கிலம், கணக்கு மற்றும் பொதுவாக
0: அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. அது போன்ற பல வாய்ப்புகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் அளிக்கிறது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை இதை பொறுத்து மட்டும் இல்லை, அதனால் மன அழுத்தமின்றி போட்டி இருக்கட்டும், ஆனால் அது பலமான போட்டியாக இருக்கட்டும் என்பதுதான் சுஹானாவின் கருத்து. நன்றி சுஹானா, மிக அழகாக சொன்னீர்கள். இது பல மாணவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இப்பொழுது அதுவும் விசி பாடத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இது ஒரு முக்கியமான விடயமாக மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த மன அழுத்தமும் இன்றி நேர முகாமைத்துவம், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி, பிறகு பாடங்களை சரியாக வைத்து, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவர்களின் ஆதரவை எடுத்து அதை நல்லதாக நாம் செய்ய முடியும் என்பதுதான் சுஹானாவின் ஆணித்தரமான கருத்து. அது ஆழமான கருத்தும் கூட. அதைத் தொடர்ந்து நாம் ஒரு பாடலை கேட்கப் போகிறோம். அதை கேட்டு மகிழ்ந்து பிறகு சுஹானாவிடம் மீண்டும் சில கேள்விகளை கேட்போம்.

0: ஹாய் நானா என்ற படத்தில் இருந்து ஹேஷம் அப்துல் வஹாப் அவர்களின் இசையமைப்பில் பத்ரா ரஜின் மற்றும் வினீத் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடிய பாடலை தான் நாம் இப்பொழுது கேட்டோம். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்ற தலைப்பில் நாம் சுஹானாவோடு இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். சுஹானாவிற்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஹானா, நீங்கள் வந்து இங்கே புலம்பெயர்ந்து வாழும் ஒரு தமிழ் பெண். நீங்கள் வந்துட்டு இந்த ஆஸ்திரேலியா பண்பாடோடு தமிழ் பண்பாட்டை எவ்வாறு இணைத்து வாழ்கிறீர்கள்? என்ன மாதிரி கலாச்சார மாற்றங்கள் உங்களுக்கு தமிழ் பண்பாட்டை எவ்வாறு இங்கு பின்பற்றி வாழ்கிறீர்கள் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு நாட்டில்? அதுதான் கேள்வி.
1: முக்கியமானது தமிழ் மொழியை பேசுவது. நான் வீட்டில் எனது அப்பா அம்மாவுடன் தமிழ் மொழியில் தான் பேசுவேன். தம்பியுடன் முயற்சிப்பேன், ஆனால் சில நேரம் அவனுக்கு ஆங்கிலம்தான் திருப்பி பதிலளிப்பான். பரவாயில்லை என்றும், அவனுக்கு அந்த தமிழ் கேட்டால் ஏதாவது கற்றுக்கொள்ளலாம் என்று. மற்றது நானும் தம்பியும் வாரத்துக்கு வாரம் தமிழ் பாடசாலை செல்வோம். மற்றது நாம் தமிழ் பண்பாட்டு என்று கேட்டீர்கள் என்றால், பொங்கல், தீபாவளி போன்ற விழாக்கள் எல்லாம் நாங்கள் வீட்டிலே கொண்டாடுவோம். நாங்கள் பெரிதாக கொண்டாடவில்லை என்றாலும், நாங்கள் வீட்டில் எங்கள் கடவுளை கும்பிடுவிட்டு நாங்கள் சிறிது ஏதாவது செய்துவிட்டே நாங்கள் இந்த பண்பாட்டை பின்பற்றுகிறோம். மற்றது நம் தமிழ் பண்புகள், அதாவது வீட்டுக்கு வந்தால் அவர்களை வரவேற்கிறது, சாப்பாடு அளிப்பது, அதெல்லாம்
0: விருந்தோம்பல் பற்றி
1: விருந்தோம்பல் எல்லாம் நன்றாக செய்வோம். மற்றது இந்த தமிழ் சாப்பாடு, எனக்கு அந்த தமிழ் சாப்பாடு எப்படி அதை தயாரிப்பது, அந்த அறுசுவை என்று சொல்வார்கள், அதெல்லாம் நாங்கள்
0: தமிழ் உணவில் இருக்கோம் இல்லையா. அம்மா அல்லது அப்பா செய்யும் உணவில் உங்களுக்கு ஏதேனும் பிடித்த உணவு இருக்கிறதா? தமிழ் உணவு,
1: தமிழ் உணவு என்று கேட்டீங்கன்னா, எனக்கு சர்க்கரை பொங்கல்.
0: சர்க்கரை பொங்கல், பொங்கலுக்கு அப்பொழுது நீங்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருப்பீர்கள். அந்த சர்க்கரை பொங்கலை, இது பொங்க பானையில் பொங்க வைத்து சுட சுட சாப்பிடுவது இந்த அடுத்த வருடம் நாம் கொண்டாடிவிடும், சரியா? சரி, ஆஸ்திரேலியாவில் உங்களை போல் வளர்ந்து வரும் தமிழ் இளைஞர்களுக்கு டுவல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது இரட்டை அடையாளம். இல்லத்தில் நீங்கள் தமிழராகவும், வெளியில் சென்றால் நீங்கள் ஆஸ்திரேலிய குடிமகனாகவும் குடிமகளாகவும் இருக்க வேண்டும் இல்லையா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன விதமான சவால்களை சந்திக்கிறீர்கள், அல்லது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா?
1: நீங்கள் வெளியே சென்றாலே ஆஸ்திரேலியா குடிமகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் ஆஸ்திரேலியாவே ஒரு பல் கலாச்சாரம் உள்ள நாடு. நான் வெளியே சென்றால் நமது இது நம் ஆஸ்திரேலியாவில் யாரும் போடுவதில்லை, ஆனால் நான் சில நேரம் வெளியே செல்லும்போது போட்டுக்கொண்டுதான் செல்வேன். பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் சில நேரம் போட்டு செல்வேன். அதில் எனக்கு பெருமை தான். ஏன்னா அது என்
0: கலாச்சாரம், ஒரு வித்தியாசமாக கேட்பதில்லை.
1: அது வித்தியாசமாக பார்த்தாலும் அவர்கள் தப்பாக பார்த்தால் தானே பிரச்சனை. அவர் வித்தியாசமாக பார்த்தால் அதையே நாம் தப்பாக பார்க்க வேண்டும். நம் வித்தியாசங்களை அதையும் மதித்து நாம் முன்னேற வேண்டும் அல்லவா. நான் பலர் நாம் தினமும் பலரை சந்திக்கிறோம். பலர் பலர் கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்கிறார். நாம் அதை தினமும் தப்பாக பார்க்கிறோம். நாமும் நாம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகிறோம். ஏன் நாம் மட்டும் ஓ அவர்கள் தப்பாக பார்ப்பார், நான் இந்த பாவாடதாவணை போட்டால் அவர்கள் தப்பாக பார்ப்பார் என்று நாம் ஏன் நினைக்க வேண்டும்?
0: நீங்கள் தமிழராக பெருமையாக அதை
1: பெருமையாக அணிந்து கொள்ளலாம். ஆனால் சில சமயம் நிச்சயமாக நம் ஆஸ்திரேலியா கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு நாம் ஆடை அறிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் என்றும் அதை நாம் அணிந்து விட்டால் அதை என்றும் நாம் தப்பாக பார்க்க வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். நீங்கள் பொது போக்குவரத்து பயன்படுத்தும் போது நீங்கள் நிச்சயமாக ஆஸ்திரேலியா ஆடை அணிந்து கொள்ள போகலாம். ஆனால் நீங்கள் கோவிலுக்கெல்லாம் செல்லும் போது ஏன் நீங்கள் நம் ஆடையை அணிந்து கொள்ள வேண்டாம்? ஏன் அதை நாம் இங்கே வாழ்ந்தாலும் ஏன் அதை நாம் தப்பாக பார்க்கிறோம் இந்த ஆடை அணிந்தால்? அதுதான் என் கேள்வி.
0: நல்ல நல்ல பதில். ஏன்னா இடம் பொருள் ஏவல் என்று தமிழில் ஒன்று சொல்லுவார்கள். அந்த இடத்திற்கு ஏற்றவாறு நாம் அந்த தேவையான விடயத்தை அறிந்து அதை அணிந்து கொண்டு செல்வது நல்லது. நீங்கள் பள்ளிகளுக்கும் அதை அணிந்து செல்லும் போது பிறர் கேட்டால், சிலர் ஆர்வத்தில் கூட கேட்பவர்களும் இருப்பார்கள், அவர் அதை அவர் தவறாக பார்க்கிறார் என்று பொருள் இல்லை. அதை அழகாக சொன்னீர்கள். இறுதியாக ஒரு கேள்வி உங்களுக்கு. தமிழ் மொழி பாரம்பரியம் இது சார்ந்த கேள்வி. நாம் இப்பொழுது உங்கள் பதிலிலேயே வந்து ஆஸ்திரேலிய சமூகத்தில் நாம் இணைந்து எப்படி தமிழராக வாழ வேண்டும் என்று சொன்னீர்கள். அதுபோல் ஆஸ்திரேலிய கலாச்சாரம் என்று எதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு தேவை நமக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
1: எனக்கு வந்து ஆஸ்திரேலியா கலாச்சாரம் என்றாலே அதன் மக்கள் தான். நாம் எப்படி மக்களுடன் கலந்துரையாடுகிறோம், அவர்களை எப்படி பார்க்கிறோம், அதுதான் எனக்கு அந்த கலாச்சாரம். ஏனென்றால் நாம் இப்பொழுது ஒரு நான் சொன்ன மாதிரி
0: பல கலாச்சாரம்
1: நாடில் தான் வாழ்கிறோம். அதனால் ஒரு ஆஸ்திரேலியா கலாச்சாரம் என்று நாம் எதையும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் பலர் தங்களின் வார்த்தையில் பலர் பலவிதமான சொல்வார்கள். ஸோ அதனால் நான் வந்து ஆஸ்திரேலிய கலாச்சாரம் என்றால் மற்றவர்களை அன்பாக மற்றவர்களை மதிக்கிறது, மற்றவர்களை எப்படி நடத்துவது என்று தான் ஆஸ்திரேலிய கலாச்சாரம் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றது நண்பர்களுடன் கடற்கரை செல்வது, மற்றது அந்த ஆஸ்திரேலியா என்பது ஒரு கலாச்சாரம் மட்டுமல்ல, அடையாளமாக நாம் பார்க்க வேண்டும். என்றால் பலர் பல விதமான அடையாளம் உள்ளது, அதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு கலாச்சாரமாக மாறுகிறது. நிச்சயமாக இங்கு பல வருடமாக வாழ்ந்து கொண்டவர்கள் ஒரு கலாச்சாரம் வைத்திருக்கிறார்கள், அதையும் நாம் மதிக்க வேண்டும். ஆனால் நாம் அதை மதித்து கொண்டே மற்றதை சிலதை நாம் சேற்றுக்கொள்ளலாம். பட் அந்த முதலாவதாக அதை நாம் மதிக்க வேண்டும், அது மிகவும் முக்கியம். நாம் வந்து இங்கே நாம் கலாச்சாரத்தை எல்லாம் திணிக்க வேண்டாம், அது தவறு. நாம் அனைவருடன் ஒன்றாக இருந்து கலந்தாலே நன்று.
0: மிக அழகாக சொன்னீர்கள் சுஹானா. வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லும் அளவிற்கு ஆஸ்திரேலியாவில் ஏறக்குறைய 200 மேற்பட்ட நாடுகளில் இருந்து மக்கள் இருக்கின்றனர். அவர்களுடைய கலாச்சாரம் அதை அனைத்தும் அறிந்து கொண்டாலும் நாம் அவர்களை அன்போடு அனுசரணையோடு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நடந்தால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்பதுதான் சுஹானாவின் கருத்து. இதுபோல் அடுத்த தலைமுறை யோசித்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமே இந்த நாடு நல்ல கைகளில் கரங்களில் உள்ளது என்ற நம்பிக்கையோடு நாம் நடை போட்டுக்கொண்டே இருக்கலாம். நாங்கள் எங்கள் பேச்சை முடிக்கும் தருணம் வந்துவிட்டது. இதோடு நாங்கள் சஹானா, நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு கொடுக்கும் ஒரு சின்ன அறிவுரை அட்வைஸ் ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் நம்ம நிகழ்ச்சி முடிக்கும் தருணம் வந்துவிட்டது.
1: எனக்கு அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என்னை கேட்டால் எப்பொழுதும் உங்கள் மேல் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் முழு மனதோடு ஆசையோடு செய்தால் நிச்சயமாக உங்கள் கனவு எல்லாம் நிறைவேறும் என்றுதான்.
0: அழகு அழகு சுஹானா. வேட்கை என்று இருந்தால் அதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் சுஹானாவின் கருத்து. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் செக்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம சுஹானாவை வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்டோம். அவங்களும் வந்து நமக்கு எக்கச்சக்கமாக கொட்டி கொட்டி பதில்களை கொடுத்துருக்காங்க. இது போன்ற தரமான நிகழ்ச்சிகள் உங்களை இளைஞராகிய நீங்களும் வந்து பங்கேற்கணும் அப்படின்னா வானிசை எஃப்எம் ரேடியோ அப்படின்ற ஃபேஸ்புக்கில் பேஜ்லேயும் நீங்கள் போடலாம். இதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான பாடல் வருது. ஆனால் நான் ஹிமா, அதுக்கப்புறம்
1: சுஹானா,
0: நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு கிளம்புறோம். உங்களை மீண்டும் அடுத்த முறை வேறொரு நிகழ்ச்சிகள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.

லண்டனிலிருந்து நான் விமால் சுக்கநாதன். வானிசை நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். உங்களுக்கும் எனக்கும் இடையில் பல்லாயிரக்கணக்கான சதுர மைல் நிலப்பரப்பும் ஆழ்கடல்களும் இருந்து எங்களை உடலால் பிரித்து வைத்தாலும் நாங்கள் என்றென்றும் உடன்பிறப்புகள்தான். நாங்கள் தமிழ் அன்னை வயிற்று பிள்ளைகள் என்பது ஒருபுறம் இருக்க, இலங்கை வானொலி என்ற இறுக்கமான உறவால் பிணைக்கப்பட்டவர்கள் நாங்கள். இன்று தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகள் அனைத்திலும், மேற்கே கனடா தொடக்கம், கிழக்கே மெல்போர்ன் சிட்னி வரை புத்தம்புது இளைய தலைமுறையினரின் இளமை துள்ளும் வானொலிகள் நான் படித்த அதே இலங்கை வானொலி மரபில் நடத்தப்படுவது குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டிருக்கிறேன். தம்பி குமார் சின்னத்துறையும் திறமசாலிகளான அவருடைய சக ஒலிபரப்பாளர் நண்பர்களும் இணைந்து FM பண்பலை வரிசை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஒலிபரப்பும் வானிசை 2 மணி நேர தமிழ் நிகழ்ச்சிக்கு தடைகளை தாண்டி வெற்றிகரமான வானிசை லண்டன் BBC தமிழோசை நிகழ்ச்சியைப் போல 60 ஆண்டுகளையும் தாண்டி நீடித்து சாதனைகள் பல புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். லண்டனிலிருந்து விமான சுக்கநாதன், வணக்கம்.

வானிசை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இது மெல்பர்ன் மேற்கிலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் UNFM சமூக வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. முதலில் கொடி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் சிறுக்கி வாசம் பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு விவேக் வரிகளை எழுதி ஆனந்த், அரவிந்த், தக்ஷன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடியுள்ளார்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது வானிசியின் வெள்ளிமாலை நிகழ்ச்சிகள். இந்நிகழ்ச்சிகளை 88.9 FM-இலும் winfm.org.au என்ற இணையதளத்திலும் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கேட்டு மகிழலாம். இன்று நான் உங்களிடம் ஒரு குட்டி கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையின் தலைப்பு கப்பலிலிருந்து தப்பித்தவர். ஒரு கப்பலில் ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கப்பல் கவரும் அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் தப்பிக்க மட்டுமே படகு ஒன்று இருக்கிறது. மனைவியை பின்ன தள்ளிவிட்டு கணவன் மட்டும் அந்த படகில் தப்பி செல்கிறார். கவரும் கப்பலின் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பி செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக, இந்த இடத்தில் என்ன சொல்லியிருப்பார் என்று மாணவர்களை நோக்கி இந்த கதையை கூறிய ஆசிரியர் கேட்டார். எல்லா மாணவர்களும் பல வகையான பதில் தரும்போது ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். ஏன்பா நீ சைலண்டா இருக்க? நம்ம குழந்தையை பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பா ஆசிரியர். எப்படிப்பா கரெக்டா சொல்ற? உனக்கு முன்னாடி இந்த கதை தெரியுமா? இல்ல ஆசிரியர், எங்க அம்மாவும் சாவரத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க. பலத்த மௌனத்திற்கு பிறகு ஆசிரியை கதையை தொடர்ந்தார். தனியாளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். அவரின் மரணத்தின் பின்னர் பல வருடங்கள் கழித்து அந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது. தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போதுதான் அவளுக்கு தெரிய வந்தது. கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இவ்வாறு எழுதியிருந்தார். உன்னோடு நானும் கடலின் அடியில் சங்கமித்திருக்க வேண்டும். நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய? நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டும் தப்ப வேண்டியிருந்தது. கதையை இத்தோடு முடித்துவிட்டு அந்த ஆசிரியை கூறினார். வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மால் புரிஞ்சுக்க இயலாமல் போகலாம். அதனால நாம ஆழமா யோசிக்காமலோ சரியா புரிஞ்சுக்காமலோ யார் மேலும் முடிவுக்கு வந்துடக்கூடாது. முதல மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. திமிர விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இத்துடன் இந்த கதை முடிந்து விட்டது. இப்போது நூறுசாமி திரைப்படத்திலிருந்து பாலாஜி ஸ்ரீராம் இசையில் ரீங்காரா பாடலை கேட்டு மகிழலாம். இந்த பாட்டிற்கு மோகன்ராஜன் வரிகளை எழுதி அனுராக் குல்கர்னி மற்றும் தரணி ஹரிஹரன் பாடியுள்ளார்கள். அடுத்த முறை உங்களிடம் வேறொரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா. நன்றி, வணக்கம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். 88.9 பண்பலை வரிசை நூடாக்கவும் இணையத்தில் www.winfm.org.au என்ற இணையத்தின் ஊடாகவும் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வருவது லண்டன் பிபிசியின் அனுசரணையில் இன்றைய உலக செய்திகள்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். காசாவில் ஹமாஸ் ராணுவ பிரிவின் புதிய தலைவரை கொன்றுவிட்டதாக கூறும் இஸ்ரேல். போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் லெபனான் மற்றும் காசா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். லெபனான் மீது குண்டுவீச்சை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல். மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றான மாஸ்கராவிலிருந்து பிபிசி வழங்கும் நேரடி களத் தகவல். சுமார் 1000 பேருக்கு ஈபோலா நோய் அறிகுறிகள் இருப்பதாக கூறும் காங்கோ ஜனநாயக குடியரசு. இந்த தொற்று பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் உலக நாடுகள். பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்துவதாக தொடர்ந்து உறுதியளித்து வரும் உலக நாடுகள். ஆனால் பிளாஸ்டிக்கின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பது ஏன்? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. இரு இடங்களிலும் பெயரளவிலான போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. ஆனால் ஹமாஸ் மற்றும் இஸ்புலா அமைப்புகளுடன் தொடர்புடையவை என்று இஸ்ரேல் கருதும் காசா மற்றும் லெபனான் பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. காசாவில் ஹமாஸ் ராணுவ பிரிவின் புதிய தலைவரான முகமது ஒடேவை கொன்றுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் ராணுவ பிரிவின் முன்னாள் தலைவர் இதேபோன்ற ஒரு தாக்குதலில் உயிரிழந்த சில நாட்களிலேயே முகமது ஒடேயும் தங்களின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாயன்று காசா நகரில் ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் மீது நடத்தப்பட்ட பெரிய தாக்குதலில் குறைந்தது 3 பாலத்தினர்கள் கொல்லப்பட்டதுடன் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர். முகமது ஒடே பதுங்கியிருந்த இடங்களாக செயல்பட்ட கட்டடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஜெருசலேமில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு, இஸ்ரேலிய படைகள் லெபனானில் தங்களது நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருகின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை குறிப்பிட்ட பகுதிகளை கைப்பற்றி வருகிறது என்று தெரிவித்தார். முன்னதாக ஹெஸ்பலாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாகவும் அவர் உறுதியளித்திருந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை 100 மேற்பட்ட ஹெஸ்புலா தளங்கள் மற்றும் அந்த அமைப்பின் ஆயுதக்குழுவினர் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கிடையே தற்காலிக போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து நடந்த மிக கடுமையான தாக்குதல்களில் இது ஒன்றாகும். பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள மாஸ்கராவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 31 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய இலக்குகளையே தாங்கள் குறிவைத்ததாக இஸ்ரேல் தரப்பு கூறியுள்ளது. இதுகுறித்து மாஸ்கராவிலிருந்து பிபிசி செய்தியாளர் ஜான் சட்பத் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
2: இடிபாடுகளுக்குள்ளிருந்து ஒரு குழந்தையின் பிஞ்சுக்கை வெளியே வரவே மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் தீவிரமாக தோண்டத் தொடங்கினர். மண் மற்றும் தூசியால் மூடப்பட்டிருந்த 7 சிறுவனான முகமது இறுதியில் பத்திரமாக மீட்கப்பட்டான். இது மாஸ்கராவில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் போர் விமானியின் பார்வையில் எடுக்கப்பட்ட காட்சி. இதுபோன்ற இடங்களில் இஸ்ரேல் பொதுமக்களை இலக்கு வைக்கவில்லை என்றும் ஹெஸ்புலாவின் உள்கட்டமைப்புகளும் ஆயுத குழுவினருமே தாக்குதல் இலக்குகள் என்றும் இஸ்ரேல் கூறுகிறது. களத்தில் நிலவும் யதார்த்த நிலை இதுவே. தங்களுக்கு ஆதரவளிக்கும் ஈரானுக்கு துணையாக நின்று இஸ்ரேலுக்கு சவால் விடும் துணியில் இஸ்ரேலிய எல்லைக்கு அப்பால் ஹெஸ்புல்லா ராக்கெட்டுகள் ஏவி தாக்கியதை தொடர்ந்து 3 முன்பு இந்த போர் மீண்டும் மூண்டது. நாங்கள் ஒரு கிராம அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே எங்கள் தலைக்கு மேலே ஒரு இஸ்ரேலிய ட்ரோன் வட்டமிடும் சத்தம் கேட்கிறது. இவை பொதுமக்கள் இலக்குகள் என்று அவர் உறுதியாக கூறுகிறார். மேலும் தான் ஹெஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர் அல்ல என்று குறிப்பிட்டாலும் அவர்களின் நோக்கத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் தெரிவிக்கிறார். அப்போது போர் விமானங்கள் நெருங்கி வரும் சத்தம் எங்களை குறுக்கிடுகிறது. நாங்கள் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு சாலையில் ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்ந்ததை சமூக ஊடக காணொலிகள் காட்டுகின்றன. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுக்கு மேலே ஒரு ட்ரோன் பறக்கும் சத்தத்தையும் தாக்குதல்கள் நடத்தப்படும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது. உண்மையில் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருப்பதால் நாங்கள் இங்கிருந்து உடனடியாக வெளியேறியாக வேண்டும். இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவனான முகமது தற்போது மருத்துவமனையில் குணமடைந்து வருகிறார். அந்த தாக்குதலில் அவரது தந்தையும் இரண்டு சகோதரிகளும் உயிரிழந்த செய்தி அவரிடம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் வியக்கத்தக்க வகையில் அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறார். முகமது, இது ஒரு கடினமான கேள்வி. இதை உனக்கு செய்தது யார் என்று நினைக்கிறாய்?
3: இஸ்ரேலியர்கள்.
2: இஸ்ரேலியர்கள் லெபனான் மீது ஏன் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா?
3: ஏனென்றால் அவர்கள் முட்டாள்கள்.
2: போருக்கு பழகி போன ஒரு நாட்டில் 7 வயது சிறுவன் போரை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார். ஆனால் போரினால் ஏற்படும் மனித இழப்புகள் பெருகி வருகின்றன. அதேவேளையில் நிலைமை இன்னும் மோசமடையக்கூடும் என்ற உண்மையான அச்சம் நிலவுகிறது.
1: பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருந்த இணைய சேவை அந்நாட்டில் மீண்டும் வழங்கப்பட தொடங்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் பெரும்பாலான இணைய சேவைகள் இன்னும் முடங்கியே இருப்பதாக இணைய செயல்பாடுகளை கண்காணிக்கும் கென்ட்ரிக் அமைப்பு கூறுகிறது. கடந்த திங்கட்கிழமை ஈரானிய ஏவுகணை தளங்களையும் கடலில் கண்ணிவெடிகளை பதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த படகுகளையும் அமெரிக்க ராணுவம் குறிவைத்து தாக்கியது. இதற்கிடையில் அமெரிக்காவின் ஒரு ட்ரோனை வீழ்த்தியதாகவும் ஒரு போர் விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்த மீறலுக்கும் பதிலடி கொடுக்க ஈரானுக்கு நியாயமான மற்றும் உறுதியான உரிமை இருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது. சமீப காலமாக பதற்றம் அதிகரித்துள்ள போதிலும் பலவீனமான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக மத்தியஸ்தர்கள் பல நாட்களாக பணியாற்றி வருகின்றனர். கடந்த வார இறுதியில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நிலை நெருங்கிவிட்டதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். ஆனால் பின்னர் ஒப்பந்தம் எட்ட அவசரப்பட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தையாளர்களுக்கு அறிவுறுத்தியதாக அவர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பிபிசியின் சர்வதேச செய்தி ஆசிரியர் ஜெரமி போகன் வழங்க கேட்கலாம்.
4: நாம் இப்போது பார்ப்பது இந்த ஒட்டுமொத்த செயல்முறையின் பலவீனத்திற்கான ஓர் அறிகுறி என்றே நான் நினைக்கிறேன். அமெரிக்காவையும் அதன் நட்பு நாடுகளையும் டிரம்ப் தள்ளியுள்ள இந்த இக்கட்டான சூழலில் இருந்து அவரே மீண்டு வருவதில் உள்ள சிக்கலையும், அதே நேரத்தில் ஈரானியர்கள் பொறுமையாக காத்திருந்து அவரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதையும் இது காட்டுகிறது. மேலும் நாம் இப்போது பார்ப்பது பிப்ரவரி 28 அன்று அவர் போருக்கு செல்ல எடுத்த முடிவின் விளைவுகளை மட்டுமல்ல. டிரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் 2015 ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்ய எடுத்த முடிவின் விளைவுகளும் தான். அந்த ஒப்பந்தம் முழுமையானதாக இல்லாவிட்டாலும் ஈரான் அதை கடைபிடித்தது. பொருளாதார தடைகளில் இருந்து விலக்கு அளிப்பதற்கு பிரதிபலனாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழியாக அது இருந்தது. ஆனால் அது இதுவரை இல்லாத மிக மோசமான ஒப்பந்தம் என்று டிரம்ப் கூறினார். நெத்தனியாகவும் அவருடன் உடன்பட்டார். ஈரானியர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி ராணுவ நடவடிக்கை மட்டும்தான் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். அதுவே ஒரு வகையில் அவர்கள் இன்று இருக்கும் இந்த நிலைமைக்கு வழிவகுத்தது.
1: காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் மற்றும் ஈரான் அமெரிக்க போர் தொடர்பான செய்திகளை பார்த்தோம். இன்னும் மேலும் பல முக்கிய செய்திகளை பார்க்கலாம். காங்கோ ஜனநாயக குடியரசில் சுமார் 1000 பேர் தற்போது இபோலா நோய் அறிகுறிகளை கொண்டிருப்பதாக நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நோய் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக உலக நாடுகள் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளை முறைப்படுத்தி வருகின்றன. இபோலா தொடர்பான பயணத்தடையை அமல்படுத்துவதற்கான திட்டங்களை கனடா அறிவித்துள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு தாய்லாந்து கட்டாய 21 தனிமைப்படுத்தல் நடைமுறையை அமல்படுத்த உள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் அரசின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக உளவு தகவல்களை திரட்டும் பணிகளை மையப்படுத்தும் சட்டத்திற்கு ஜப்பான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இம்முயற்சி சிறப்பான கொள்கை உருவாக்கத்திற்கு துணை புரிவதுடன் பொது பாதுகாப்பையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் சனாயடகாய்ச்சி தெரிவித்தார். தற்போது பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் பாதுகாப்பு முகமைகள் முழுவதும் பரவலாக உள்ள தரவுகளை சேகரிப்பதையும் பகுப்பாய்வு செய்வதையும் வலுப்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய தேசிய உளவுத்துறை கவுன்சிலை இந்த சட்ட மசோதா உருவாக்குகிறது. தென்கொரியாவின் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் உள்ள தொழிற்சங்க ஊழியர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க லாப பகிர்வு ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இதனால் உலகின் மிகப்பெரிய மெமரி சிப் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் செமிகண்டக்டர் பிரிவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் சராசரியாக ஆண்டுக்கு சுமார் $400,000 மதிப்புள்ள ஊக்கத்தொகையை பெறுவார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி நிறுவனத்தின் செயல்பாட்டு லாபத்தில் 10% அதிகமான தொகை இந்த ஊக்கத்தொகைகளுக்காக ஒதுக்கப்படும். பிரேசிலின் அமேசான் பகுதியில் நடைபெறும் காடழிப்பு கடந்த ஆண்டில் 2019 பிந்தைய மிக குறைந்த அளவை எட்டியுள்ளதாக ஒரு கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சுமார் 10,000 சதுர கிலோமீட்டருக்கும் சற்று குறைவான அளவிலான காடுகள் அழிக்கப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 20% அதிகமான வீழ்ச்சியாகும். ஈரான் போரின் பொருளாதார தாக்கத்தை வங்கதேசம் தொடர்ந்து எதிர்கொண்டு வருவதால் ஒரு புதிய ஆதரவு திட்டத்திற்காக அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. வங்கதேசம் அதற்கான எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு தேவையில் சுமார் 95% இறக்குமதி செய்கிறது. இதில் பெரும்பகுதி மத்திய கிழக்கு பகுதியிலிருந்தே பெறப்படுகிறது. வேகமாக அதிகரித்து வரும் உற்பத்தியின் காரணமாக அடுத்த 15 ஆண்டுகளில் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2 மடங்காக மேலாக உயரக்கூடும் என்று அண்மையில் வெளியான ஓர் அறிக்கை தெரிவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான டன் பிளாஸ்டிக் கழிவுகள் நிலம், ஆறுகள் மற்றும் கடல்களில் கலந்து வருகின்றன. மறுசுழற்சி உள்ளிட்ட தற்போதைய அணுகுமுறைகள் இந்த பிரச்சினையின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க தவறுகின்றன. இந்நிலையில் சமூகத்தால் முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் இப்பிரச்சனையின் ஒரு பகுதியை தீர்க்க உதவுமா? இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் இமான் முகமது வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
5: பிளாஸ்டிக் மாசுபாடு உலகெங்கும் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க தடைகளை விதித்து பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ள நாடுகள் கூட இதனை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றன. பியூ சேரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பின் சமீபத்திய உலகளாவிய அறிக்கை ஒன்று வரும் 2040 பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2 மடங்குக்கும் அதிகமாக உயரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. 2025 13 கோடி டன்களாக இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு 2040 28 கோடி டன்களாக அதிகரிக்கும்.
6: உலகளாவிய பிளாஸ்டிக் அமைப்பை ஒரு நாடாக கருதினால் 2040 பசுமை இல்ல வாயுக்களை வெளியேற்றுவதில் அது உலகின் 3வது பெரிய நாடாக இருக்கும். பிளாஸ்டிக் தொடர்பான உமிழ்வுகள் அடுத்த 15 ஆண்டுகளில் 58% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
5: பிளாஸ்டிக்கில் 16,000-க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் இருக்கலாம் என்றும் அவற்றில் 1,000-க்கணக்கானவை ஆபத்தானவை மற்றும் அவை சுற்றுச்சூழலில் கலக்கக்கூடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கடலின் மிக ஆழமான பகுதிகள் முதல் ஆர்டிக் பகுதியில் வானத்தில் இருந்து விழும் பனி வரை இவை கண்டறியப்பட்டுள்ளன. இதன் தாக்கம் வெளி உலகத்துடன் மட்டும் நின்றுவிடுவதில்லை. பிளாஸ்டிக் நமது உடலுக்கு தீங்கு விளைவிப்பதுடன் அதன் உற்பத்தி முதல் அழிப்பு வரையிலான ஒவ்வொரு கட்டத்திலும் மனித ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. கழிவு மேலாண்மை அமைப்புகளால் கொடுக்க முடியாத வேகத்தில் பிளாஸ்டிக் உற்பத்தி அதிகரித்து வருகிறது. எனவே மறுசுழற்சியால் மட்டும் இந்த பிரச்சினையின் தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியாது.
6: துரதிருஷ்டவசமாக பாட்டில்கள் போன்ற சில வகை பிளாஸ்டிக்குகளை மட்டுமே செலவு குறைந்த முறையில் மறுசுழற்சி செய்ய முடியும். ஆனால் பொட்டலங்கள், பைகள், மிட்டாய் உரைகள் போன்ற பிற வகைகள் அரிதாகவே மறுசுழற்சி செய்யப்படுகின்றன அல்லது பெரும்பாலும் செய்யப்படுவதில்லை. ஒவ்வொரு சுழற்சியிலும் அவற்றின் தரம் குறையத் தொடங்கும்.
5: பிளாஸ்டிக் உற்பத்தியை பெருமளவில் குறைக்கவும் அதனை மறுசுழற்சி மற்றும் மறுபயன்பாடு செய்யும் முறைகளை மேம்படுத்தவும் கழிவு மேலாண்மையில் முதலீட்டை அதிகரிக்கவும் ஆராய்ச்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு சமூகங்கள் பலவிதமான முயற்சிகள் மற்றும் பிரச்சாரங்கள் வாயிலாக இப்பிரச்சினையை தீர்க்க தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. அவற்றில் ஒன்று இந்தோனேஷியாவில் உள்ள ப்ராஜெக்ட் ஸ்டாப் திட்டமாகும். பிளாஸ்டிக் கழிவுகள் ஆறுகளையும் பெருங்கடல்களையும் சென்றடைவதை தடுக்க இவர்கள் உள்ளூர் நிர்வாகங்களுடன் இணைந்து செயல்படுகின்றனர்.
7: நாங்கள் பணியை தொடங்கும் முன்பு இந்த சமூகத்தில் சுமார் 10% மட்டுமே குப்பை சேகரிப்பு வசதி இருந்தது. ப்ராஜெக்ட் ஸ்டாப் திட்டத்தின் கீழ் 3 முக்கிய வழிமுறைகளை உருவாக்கினோம். முதலாவதாக கழிவு மேலாண்மைக்கான விதிகள் மற்றும் கொள்கைகளை வகுப்பதில் உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு துணை நிற்கிறோம். இரண்டாவதாக குப்பை சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் தரம் பிரிக்கும் மையங்கள் உள்ளிட்ட கழிவு மேலாண்மை செயல்பாடுகளை நிறுவுகிறோம். மூன்றாவதாக வாயிலாக மக்களின் பழக்கத்தை மாற்ற கவனம் செலுத்துகிறோம். கழிவு சேகரிப்பின் முக்கியத்துவம் குறித்து சமூகத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சுகாதாரத்துறையுடன் இணைந்து பணியாற்றுகிறோம். இதற்காக வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதுடன் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்துகிறோம். இப்பிரச்சினை உலக அளவில் நிலவினாலும் உள்ளூர் அளவில் கிடைத்துள்ள வெற்றிகள் மாற்றம் சாத்தியம் என்பதை உணர்த்துகின்றன. எனினும் இத்திட்டம் கழிவுகளை சிறப்பாக கையாண்டாலும் பிளாஸ்டிக் கழிவுகள் தொடர்ந்து உற்பத்தியாகிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதன் காரணமாக கழிவுகள் உற்பத்தியாவது இப்போதைக்கு குறையும் என தெரியவில்லை.
1: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் வீர்களே.

0: Missed your favourite Win FM show? The Win FM website now has podcasts available for all programs. Visit winfm.org.au, go to the program page and click the podcast link.
1: நேர்கள் வானிசையின் வள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிலைய நேரம் சரியாக 7:16. தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி கல்கியின் பொன்னியின் செல்வன். இந்த நிகழ்ச்சியை மெல்பர்னிலிருந்து வானொலிக்கென வடிவமைத்து வழங்குகின்றார் காயத்ரி அவர்கள்.
2: மாலை வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் காயத்ரி. கல்கியோட பொன்னியின் செல்வன் நாவல படிக்கலாமா?
3: பாகம் 3 அத்தியாயம் 13 விஷபானம். வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்த போது பழைய நினைவுகள் வந்து பல்லக்கிலிருந்து குதிக்க முயன்றான். ஆனால் விந்தை விந்தை, அவன் இப்போது பல்லக்கில் இல்லை, விசாலமான ஒரு அறையில் இருந்தான். அந்த அறை தீபங்களினால் பிரகாசமாக விளங்கிற்று. இங்கேயும் ஏதோ மனம் சூழ்ந்திருக்கிறது, ஆனால் பழைய மாதிரி மனம் இல்லை, அகிர்புகையின் மனம் போல தோன்றியது. முன்னே அவன் அனுபவித்தது அறிவை மயக்கிய மனம், இது அறிவை தெளிய செய்த மனம். படுத்திருந்த ஆசனத்திலேயே எழுந்து உட்கார்ந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். கதவு ஒன்று திறந்திருந்தது. வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். திறந்த கதவின் வழியாக நந்தினி வந்தாள். வந்தவளை கண் கொட்டாமல் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வியப்புக்கும் திகைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தன. வர்ணனை கெட்டாத அவளுடைய சௌந்தரியம் ஒரு காரணம், எதிர்பாராத முறையில் அவளை சந்திக்கும்படி நேர்ந்தது இன்னொரு காரணம். இலங்கையில் அவன் பார்த்திருந்த மூதாட்டியின் உருவத்தோடு இந்த யுவதியின் உருவம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்ற எண்ணம் மற்றொரு காரணம். உருவங்கள் ஒத்திருக்கின்றனவா, அல்லது அந்த மூதாட்டி தான் உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்தபடியினால் இப்படி தோற்றமளிக்கிறாளா? இனிய கிண்கிணி நாதக்குரலில், ஐயா நீர் மிகவும் நல்லவர் என்று கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் வந்தனம் என்றான். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமற் போவதுதானே? தஞ்சை அரண்மனையிலிருந்து என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் நகைத்தான். தஞ்சை கோட்டைக்குள் வருவதற்கு உமக்கு நான் உதவி செய்தேன். என் கைவிரலிலிருந்து பனை முத்திரை மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதை என்னிடம் திருப்பிக் கொடுத்து விட்டாவது போயிருக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் வெட்கித்து மௌனமாக நின்றான். எங்கே, இப்போதாவது அதை திருப்பிக் கொடுங்கள் பார்க்கலாம். அதன் உபயோகம் தீர்ந்து போயிருக்குமே, மறுபடியும் தஞ்சை கோட்டைக்கு வரும் எண்ணம் உமக்கு இல்லைதானே என்று கூறி நந்தினி தன் அழகிய மலர்க்கரத்தை நீட்டினாள். தேவி, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி கைப்பற்றி கொண்டு விட்டார். ஆகையால் தான் அதை திருப்பிக் கொடுக்க இயலவில்லை, மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். என்னுடைய ஜன்மசத்ருவிடம் நாம் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா, மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர். நானாக கொடுத்து விடவில்லை, பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். வானாதிராயர் குலத்தில் உதித்த வீராதி வீரர் பலவந்தத்துக்கு உட்பட்டு ஒரு காரியம் செய்தீரா? என்னால் நம்ப முடியவில்லை. அம்மணி, இங்கே இச்சமயம் நான் வந்திருப்பதும் பலவந்தம் காரணமாகத்தானே? தங்களுடைய ஆட்கள் உண்மையாக சொல்லும். ஐயா, நன்றாய் நினைத்து பார்த்து சொல்லும். பலவந்தத்தினால் மட்டும் நீர் இங்கே வந்தீரா? இஷ்டப்பட்டு வரவில்லையா? பல்லக்கில் ஏற்றப்பட்ட பிறகு கீழே குதித்து ஓடுவதற்கு உமக்கு சந்தர்ப்பம் இல்லையா என்று நந்தினி கேட்ட கேள்விகள் கூறிய அம்புகளைப் போல் வந்தியத்தேவன் நெஞ்சை துளைத்தன. ஆம், இஷ்டப்பட்டுத்தான் வந்தேன் என்றான். எதற்காக வந்தீர்? தாங்கள் எதற்காக என்னை அழைத்து வரச் செய்தீர்கள்? என் முத்திரை மோதிரத்தை திருப்பி கேட்பதற்காக. அது மட்டும்தானா? இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. என் கணவரின் பாதுகாப்புக்கு உட்பட்ட பொக்கிஷ நிலவரையில் நீர் அன்றிரவு இருந்தீரல்லவா? வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். எனக்கு தெரியாது என்றா எண்ணினீர்? அழகுதான், எனக்கு தெரிந்திராவிட்டால் அன்றிரவு நீர் தப்பிச் சென்றிருக்க முடியுமா? தேவி, ஆம் எனக்கு தெரியும், பெரிய பழுவேட்டரையருக்கும் தெரியும். உம்மை அங்கேயே கொன்று போட்டுவிடும்படி பழுவேட்டரையர் சுரங்க வழிக்காவலனுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்பால் சென்றதும் நான் அந்த கட்டளையை மாற்றிவிட்டேன். அதனால் நீர் பிழைத்தீர். உம்முடைய அழகான நண்பன் ஆபத்துக்கு உள்ளானான். இல்லாவிடில் அந்த பொக்கிஷ நிலவரையில் முத்துக்குவியல்களுக்கு பக்கத்தில் உம்முடைய எலும்புகள் இப்போது கிடக்கும். வந்தியத்தேவன் வியப்பு கடலில் மூழ்கினான். அவள் கூறியவையெல்லாம் உண்மை என்று அவனால் நம்ப முடியவில்லை. உண்மை இல்லாவிட்டால் தான் அன்று அங்கு ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது? சம்பிரதாயத்துக்காகவாவது நன்றி கூற வேண்டியது அவசியம் என்று கருதி அம்மணி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். வேண்டாம், மனதில் இல்லாததை வெளியில் எதற்காக சொல்ல பார்க்கிறீர்? எனக்கு நன்றி செலுத்த முயல வேண்டாம். இல்லை தேவி, உம்முடைய உயிரை அன்று காப்பாற்றியதை பற்றி எதற்காக சொன்னேன் தெரியுமா? உம்முடைய நன்றியை எதிர்பார்த்தல்ல. மறுபடியும் அந்த சுரங்க வழியை உபயோகிக்க பார்க்க வேண்டாம் என்று எச்சரிப்பதற்காகத்தான். அங்கே இப்போது மிகவும் வலுவான காவல் போடப்பட்டிருக்கிறது, தெரிகிறதா? மறுபடியும் அந்த பக்கம் போகும் உத்தேசம் எனக்கு இல்லை. அது ஏன் இருக்க போகிறது? உதவி செய்தவர்களை நினைக்கும் வழக்கமேதான் உமக்கு இல்லையே. உம்மால் உம்முடைய சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானான். அவனை என்னுடைய அரண்மனைக்கே எடுத்து வர செய்து அவனுக்கு வைத்தியம் பண்ணுவித்து குணப்படுத்தி அனுப்பினேன். அதில் உமக்கு திருப்திதானே? அல்லது நம்பிக்கை துரோகத்தை போல் சிநேகித துரோகமும் உன்னுடன் பிறந்ததா? நந்தினியின் வார்த்தை ஒவ்வொன்றும் விஷபானத்தை போல் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் ஊடுருவி சென்றது. அவன் துடிதுடித்து மௌனமாயிருந்தான். உம்முடன் கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனைத்தான் உமக்கு பதிலாக பிடித்து கொடுத்து அனுப்பினீர். அவன் என்ன ஆனான் என்று விசாரித்தீரா? தங்களை கேட்க எண்ணினேன். சொல்கிறேன். ஆனால் உம்முடன் இலங்கையிலிருந்து புறப்பட்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனார்? அதை சொன்னால் நான் வைத்தியர் மகனை பற்றி சொல்லுவேன். வந்தியத்தேவனுக்கு உடம்பை ஒரு உழுக்கு உழுக்கி போட்டது. இளவரசரை பற்றி அறிவதற்காகத்தான் தன்னை இவள் இப்படி பாடாய் படுத்தினாளோ என்று தோன்றியது. ஏமாந்து போகக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான். அரசி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்க வேண்டாம் என்றான். ஆம், அதை பற்றி மட்டும் கேட்க கூடாதுதான். கேட்டாலும் உம்மிடமிருந்து மறுமொழி வராது என்று எனக்கு தெரியும். உம்முடைய காதலி எப்படி இருக்கிறாள்? அதை பற்றியாவது எனக்கு சொல்லலாமா? வந்தியத்தேவனுடைய கண்களில் தீப்பொறி பறந்தது. யாரை சொல்லுகிறீர்கள்? ஜாக்கிரதை என்றான். ஆஹா, நான் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறேன். அந்த பழையாறை மகாராணியை சொல்வதாக என்ன வேண்டாம்? அவள் உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள். தன் காலில் ஒட்டிய தூசிக்கு சமமாக உம்மை மதிப்பாள். உம்மை இலங்கையில் கொண்டு சேர்த்து திரும்பியும் அழைத்து வந்தாளே, அந்த ஓடக்கார பெண்ணை பற்றி கேட்கிறேன். பூங்குழலி உமது காதலி அல்லவா? இல்லை, இல்லவே இல்லை. அவளுடைய காதலர்களை அவளே எனக்கு காட்டினாள். நள்ளிரவில் கோடிக்கரை சதுப்பு நிலத்தில் கிளம்பும் கொள்ளிவாய் பிசாசுகளை எனக்கு காட்டினாள். அவர்கள்தான் தன்னுடைய காதலர்கள் என்று சொன்னாள். அவள் பாகியசாலி, ஏனெனில் அவளுடைய காதலர்கள் ஒளி வடிவம் பெற்றிருக்கிறார்கள். பிரகாசமாக கண்முன்னே தோன்றுகிறார்கள். என்னுடைய காதலர்களோ இருள் வடிவமானவர்கள், உருவம் அறிய முடியாதவர்கள். இருளடைந்த பாழும் மண்டபத்தில் நீர் எப்போதாவது நள்ளிரவு நேரத்தில் படுத்திருந்ததுண்டா? பப்பால்களும் ஆந்தைகளும் இறகுகளை சடப்படவென்று அடித்து கொண்டு அந்த இருண்ட மண்டபங்களில் உருத்தெரியாத வடிவங்களாக பறந்து திரிவதை பார்த்ததுண்டா? அம்மாதிரி வடிவங்கள் என் உள்ளமாகிய மண்டபத்தில் ஓயாமல் பறந்து அலைகின்றன. இறகுகளை அடித்துக் கொள்கின்றன. என் நெஞ்சை தாக்குகின்றன. என் கன்னத்தை இறகுகளால் தேய்த்து கொண்டு செல்கின்றன. அந்த இருள் வடிவங்கள் எங்கிருந்து வருகின்றன? எங்கே போகின்றன? ஏன் என்னை சுற்றி சுற்றி வட்டமிடுகின்றன? ஐயோ, உமக்கு தெரியுமா? இவ்விதம் கூறிவிட்டு நந்தினி வெறிகொண்ட கண்களால் அங்குமிங்கும் பார்த்தாள். வந்தியத்தேவனுடைய வைர நெஞ்சமும் கலங்கி போயிற்று. ஒரு பக்கம் இரக்கமும், இன்னொரு பக்கம் இன்னதென்று தெரியாத பயமும் அவன் மனதில் குடிகொண்டன. தேவி, வேண்டாம், கொஞ்சம் சாந்தி அடையுங்கள் என்றான். என்னை சாந்தி அடையும்படி சொல்வதற்கு நீர் யார் என்று கேட்டாள் நந்தினி. நான் வானர் குலத்தில் வந்த ஏழை வாலிபன். தாங்கள் யார் தேவி? நான் யார் என்றா கேட்கிறீர்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கிறேன். நான் யார்? மானிட பெண்ணா அல்லது பேயா பிசாசா என்று கேட்கிறீரா? இல்லை இல்லை, தெய்வலோகத்திலிருந்து தவறி விழுந்த தெய்வ பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வ சாபத்தினால்? ஆம், தெய்வ சாபம் என் பேரில் ஏதோ இருக்கிறது. அது என்னவென்று மட்டும் தெரியவில்லை. நான் யார், எதற்காக பிறந்தேன் என்பதை அறிவேன். இதுவரையில் ஒரே ஒரு சூசகத்தை மட்டும் தெய்வம் எனக்கு அளித்திருக்கிறது. இதோ பாரும் என்று கூறி நந்தினி அவள் அருகில் இருந்த வாளை எடுத்து காட்டினாள். புதிதாக செப்பனிடப்பட்ட அந்த கூரிய வாள் தீப வெளிச்சத்தில் பளபளவென்று ஜொலித்து கண்ணை பறித்தது. வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்தான். பார்த்த உடனே அது கொல்லன் பட்டறையில் தான் பார்த்த வாள் என்பதை அறிந்து கொண்டான். இதுவரையில் நந்தினியின் வார்த்தைகளாகிற விஷபானங்களினால் அவன் துடிதுடித்துக் கொண்டிருந்தான். இப்போது இரும்பினால் செய்த வாளாயுதத்தை பார்த்ததும் அவனுடைய மனம் திடப்பட்டது. ஏனெனில் வாள், வேல் முதலிய ஆயுதங்கள் அவனுக்கு பழக்கப்பட்டவை. பிறந்தது முதல் அவனுடன் உறவு பூண்டவை. ஆகையால் பயமில்லை. நந்தினி அந்த வாளை தன் பேரில் பிரயோகிப்பதாயிருந்தாலும் பயம் கிடையாது. தேவி, பார்த்தேன், வாளை பார்த்தேன். வேலைப்பாடு அமைந்த வாள், அரசகுலத்துக்கு உரிய வாள், வீராதி வீரர்களின் கைக்கு உகந்த வாள். அது மெல்லியல் கொண்ட தங்கள் அழகிய கையில் எப்படி வந்தது? அதன் மூலம் தெய்வம் தங்களுக்கு அளித்திருக்கும் சூசகந்தான் என்ன என்று கேட்டான்.
2: நன்றி நேயர்களே, அடுத்த அத்தியாயம் அடுத்த வெள்ளி மாலை. மறக்காமல் இணைந்திருங்கள் பானிசை FM இல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானிசை வானொலியின் வெள்ளி மாலை தமிழ் ஒளிபரப்புகளை. எமது ஒளிபரப்புகளை நேர்கள் 88.9 பண்பலை வரிசையினூடாகவும் மற்றும் www.winfm.org.au எனும் இணையதளத்தினூடாகவும் கேட்டு மகிழலாம். இவ்வார நிகழ்ச்சியில் அடுத்து இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இன்னிசை மேந்தர்கள் நிகழ்ச்சியின் 30வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு அளித்தோம் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவுகள் வந்து விடுபட்டு போன பாடல்கள் ஸ்பெஷல். இந்த நிகழ்ச்சிக்காக நான் எவ்வளவு கவனமா படங்களையும் பாடல்களையும் செலக்ட் பண்ணாலும் ஒரு சில படங்களோ பாடல்களோ கிடைக்காமையோ கவனக்குறைவாலையோ விட்டுருக்கேன். இந்த 30 பதிவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்களை நான் வந்து விட்டுருக்கேன். அந்த மாதிரி பாடல்கள்லாம் தேடி பிடிச்சி எடுத்திருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, பல படங்கள் வந்து இணையத்தில் இல்லை. அப்படியே படங்கள் இருந்தாலும் பாடல்கள் இணையத்தில் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த படங்களை டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து பாட்டை கட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து நார்மலாகவே நம்மளே அறியாமல் ஒரு சில பாடல்களையும் படங்களையும் விடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அது மாதிரி நான் விட்ட பாடல்கள்லேருந்து ஒரு சில பாடல்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு தரப்புறேன். 15/8/1968 வெளியான திரைப்படம் சிரித்த முகம். ஜெய்சங்கர், விஜய் நிர்மலா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் வி வி ராமன். இதில் TMS பாடிய ஒரு பாடல், எந்தன் பேரு கோமாளி. May 13, 1972 வெளியான திரைப்படம் புகுந்த வீடு. ரவிச்சந்திரன், லக்ஷ்மி, ஏவிஎம் ராஜன் நடித்த இந்த படத்தின் டைரக்டர் பட்டு. இதில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய ஒரு பாடல், நீயே சொல்லு எங்கே என்று அங்கே நான் வரவோம்.
1: நீயே சொல்லு எங்கே என்று அங்கே.
0: TMS பி சுசிலா குரல்களில் உருவான இனிய டுவேட். May 1972 மறக்க முடியாத பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று.
1: நீயே சொல்லு எங்கே என்று அங்கே.
0: 26/9/1975 வெளியான திரைப்படம் ஒரு குடும்பத்தின் கதை. முத்துராமன், சுமித்ரா நடித்த இந்த படத்தின் டைரக்டர் துரை. இதில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல், மகராஜன் வந்தான் என் வாசல் தேடி. இந்த இனிமையான பாடலை பாடியவர் பி சுசிலா. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். சங்கர் கணேஷ் இசையில் வந்த மிக இனிமையான பாடல் இந்த பாடல். May 7, 1977 வெளியான திரைப்படம் ஆசை மனைவி. ஜெய்சங்கர், சுஜாதா நடித்த அந்த படத்தின் டைரக்டர் சொர்ணம். இதில் TMS பாடிய ஒரு இனிமையான பாடல், மீனாட்சி கோயில் கொண்ட மணி ஓசை.
2: மீனாட்சி கோயில் கொண்ட மணி ஓசை, மங்கை வளை ஓசை.
0: பாடலுக்கான வீடியோ பதிவு இணையதளத்தில்
2: இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஓசை.
0: இந்த பாடலில் இணைந்து பாடியவர் பி சுசிலா.
3: மீனாட்சி கோயில் கொண்ட மணி ஓசை, மங்கை வளை ஓசை.
0: புலிவிருது புலி படத்தில் ஒரு இனிய டுவேட். ஜெயச்சந்திரனின் இனிய குரலில் உருவான பாடல், கொஞ்சம் மொழி வஞ்சி மயில் கோலம் கண்டேன்.
4: கொஞ்சம் மொழி வஞ்சி மயில் கோலம் கண்டேன்.
0: ஜெயச்சந்திரனுடன் இணைந்து இந்த பாடலை பாடியவர் பி சுசிலா. இந்த பாடலுக்கான வீடியோ பதிவு இணையத்தில் இல்லை.
4: கொஞ்சம் மொழி வஞ்சி மயில் கோலம் கண்டேன்.
0: காலம் படத்தில் கேஜே ஜெயஸ்டாஸுக்கு ஒரு இனிய பாடலை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். ஆரம்ப இசையே அவ்வளோ அழகா இருக்கும். ஜெயசுதாஸ் இந்த பாடலை ஆரம்பிக்கும் விதமே தனி ரகம்.
5: மலையாள
0: படத்தின் ரீமேக் இந்த படம்.
5: மகள் சீதனமோ.
0: இந்த அழகிய பாடலுக்கான வீடியோ பதிவும் இணையத்தில் இல்லை. May 3, 1979 வெளியான திரைப்படம் பாதை மாறினால். விக்ரம், சீமா நடித்த இந்த படத்தில் சங்கர் கணேஷ் உருவான ஒரு இனிய பாடல், கண்ணன் சொன்ன கீதை. மிகவும் இனிமையான பாடல், ஆனால் மறந்து போன பாடல்.
5: நான் கொண்ட பேரின்போதை என்னலம் பாட வந்தாடிராதே.
0: 14/4/1979 ஆண்டு வெளியான திரைப்படம் ராஜ ராஜேஸ்வரி. முத்துராமன், ஸ்ரீகாந்த், சுஜாதா நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் சாங் என் கண்ணின் மணியே இளம் கண்ணி தமிழே.
6: என் கண்ணின் மணியே இளம் கண்ணி தமிழே.
0: இந்த இனிமையான பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். 1979 ஆண்டு தினமும் வானொலியில் ஒலித்த பாடல், இலங்கை வானொலியை நமக்கு நினைவூட்டும் பாடல்.
6: கண்ணின் மணியே இளம் கண்ணி தமிழே.
0: 26/10/1981 வெளியான திரைப்படம் அஞ்சாத நெஞ்சங்கள். சுமன், சரிதா, ஜெய்சங்கர், கே ஆர் விஜா, ரவீந்திரன் பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் உண்டு. சங்கர் கணேஷ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வேற ஒரு மொழியில வேற ஒரு இசையமைப்பாளர் கொடுத்த பாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அப்படியே எடுத்து தங்களோட ஸ்டைலில் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏக் துஜே கீழே படத்தில் லக்ஷ்மிகாந்த் பேரலால் கொடுத்த மியூசிக் இது. லக்ஷ்மிகாந்த் பேரையாளால் கொடுத்த இந்த மியூசிக் பிடிச்சதுனால இதே மியூசிக்கை அஞ்சாத நெஞ்சங்கள் படத்தில் சங்கர் கணேஷ் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஏக் துஜே கீழே படத்தில் லக்ஷ்மிகாந்த் பேரையாளால் பாட்டை வந்து இப்படி ஆரம்பிப்பாங்க. அஞ்சாத நெஞ்சங்கள் படத்தில் அதே டியூனை சங்கர் கணேஷ் இப்படி
7: ஆரம்பிப்பாங்க.
0: ஒரு சூப்பர் ஹிட் சாங்கோட சாயல்ல கொடுத்ததுனால இந்த பாடலும் ஒரு ஹிட் சாங் ஆனது. அஞ்சாத நெஞ்சங்கள் படத்துல ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங், தன்னத்தானா தானத்தானா, அந்த ஓப்பனிங் மியூசிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிரடியா இருக்கும். பட்டையை கிளப்பும் இசை கொடுத்திருப்பார்கள் சங்கர் கணேஷ். பாடலின் துவக்கமே அதிரடியா விறுவிறுப்பா துவங்கும். பி அண்ட் சி சென்டர்ல பட்டை கிளப்பிய பாடல் இந்த பாடல். அஞ்சாத நெஞ்சங்கள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு ஹிட் சாங். மிக வித்தியாசமாக இந்த பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாடல் இது. அஞ்சாத நெஞ்சங்கள் படத்தில் மலேசியா வாசிவன் பாடிய ஒரு பாடல், மாப்பிள்ளைக்கு ஒரு மச்சம் இருக்கு.
8: மாப்பிள்ளைக்கு ஒரு மச்சம் இருக்கு, ஜாதகத்தில் கை உச்சம் இருக்கு.
0: அந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது.
8: ஆயிரம் சுகமிச்சம் இருக்கு, நம் கையில் பணத்தோட்டம் தான்.
0: 17/9/1982 வெளியான திரைப்படம் மருமகளே வாழ்க. சுஹாசினி, சந்திரசேகரன் நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிய பாடல், தீபங்கள் ஆயிரம் தேவியர் ஏற்றும் தீபாவளி.
9: தீபங்கள் ஆயிரம் தேவியர் ஏற்றும் தீபாவளி.
0: ஒரு ஃபீமேல் டூயட்.
9: மங்கள மங்கையர் வாழ்த்துக்கள் பாடும் தீபாவளி.
0: இந்த பாடலை இணைந்து பாடியவர்கள் பி சுசிலா மற்றும் எஸ் பி சைலஜா. இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். பி சுசிலா, எஸ் பி சைலஜா, கவிஞர் முத்துலிங்கம் கூட்டணியில் உருவான ஹிட் சாங் இது. மருமகளை வாழ்க படத்தில் பி சுசிலா பாடிய ஒரு இனிய பாடல், மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை. இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் வாலி. இந்த இனிய பாடலை பி சுசிலாவோடு இணைந்து பாடியவர் ஜெயச்சந்திரன்.
10: மங்கள மேடை அதில் மல்லிகை வாடை கண் பார்வையில் நாம் பாடும்.
0: இந்த பதிவில் சங்கர் கணேஷ் அவர்களது இசையில் விடுபட்டு போன ஒரு சில பாடல்களை பார்த்தோம். நாளைய பதிவில் நெஞ்சமில்லா நீயை படத்திலிருந்து

நீங்கள் இதுவரை கேட்டது இன்னிசை வேந்தர்கள் இரட்டையர்கள் சங்கர் கணேஷ் அவர்களின் இசை பயணம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாக்கம் கணேஷ் ராமசாமி.

நிலை நேரம் சரியாக 7:45 நேர்கள் வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து வரும் தொடர் நிகழ்ச்சி மெல்லிசை மன்னரும் நானும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியினை வழங்குகின்றார் மெல்லிசை மன்னரின் உதவியாளரும் பின்னணி பாடகரும் இசை அமைப்பாளருமாகிய அனந்து நாராயணன் அவர்கள்.

எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் என்னை வந்து இது என்னடா ஒரு புதுசாக ஒரு பாட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இது நிறைய பேருக்கு தெரிந்தும் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பாடல் பற்றி தெரியாது.

அவர்களுக்கு பெருந்தன்மையோடு பாடி கொடுத்த ஒரு பாடல் இது. இதுவும் வந்து 1972 வந்த படம் தான், பாலச்சந்தர்களுடைய இயக்கத்தில் வெள்ளி விழா அப்படிங்கிற படம். பொதுவாக எம்எஸ்வி சார் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படங்கள்லேயே வந்து பாடல்கள் வந்து அதிகமாக அவர் மியூசிக் பண்ணக்கூடிய படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாண்டேஜ் சாங், மாண்டேஜ் சாங் சொல்கிறோம். அவருடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு லிப் மூமெண்ட் இருக்காது. அது எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு லிப் மூமெண்ட் இல்லாமல் அவங்களுடைய ஒரு நினைச்சு பார்க்குறதா இருக்கலாம், இல்லை மனநிலையின் வெளிப்பாடாக இருக்கலாம், அந்த மாதிரி லிப் மூமெண்ட் இல்லாத பாட்டு தான் நிறைய பாடுவார். உதாரணத்துக்கு சொன்னால், எதற்கும் ஒரு காலம் உண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதில் சிவகாமியின் சொன்னல அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க, அதில் வந்து ஒரு தந்தையுடைய மனநிலை, அதில் லிப் மூமெண்ட் இருக்காது, அந்த மனநிலையை தான் காமிப்பாங்க அந்த பாட்டில். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில், சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடலும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினுடைய மனநிலையாக இருக்கிற வழியே லிப் மூமெண்ட் கிடையாது. ஸோ இப்படி நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. அதை எம்எஸ்வி சாரே சொல்கிறோமே, ஹீரோக்கு லிப் மூமெண்ட் இருக்கிற பாட்டு தயவு செஞ்சு என்ன பாட வைக்காதீங்க, நான் வந்து பாடுபவன் அல்ல, நான் பாட வைப்பவன். சில காரணங்களுக்காக நீங்கள் வந்து என்ன வந்து, சரி இந்த கேரக்டருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோ பாடலை, ஹீரோ வந்து ஒரு மனநிலை தான், அல்ல ஒரு அப்பாவுடைய மனநிலை, ஒரு அண்ணனுடைய மனநிலைன்னு சொல்கிறதுனால நான் பாடல்கள் பாடுறேனே தவிர, அது பொதுவாக நான் பாடுறதுக்கே ரொம்ப யோசிப்பேன் தம்பி, என்னுடைய படங்களில் நான் மியூசிக் பண்ணுறதுக்கே நான் பாடுறது ரொம்ப யோசிச்சு தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு எம்எஸ்வி சார் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு விகுமார் அவர்கள் வந்து, வெள்ளி விழா படத்துக்கு விகுமார் அவர்கள் இசையமைக்கும் போது அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய இந்த மெலடி, அதுக்கு அவங்களை அந்த படம் தெரியும் இல்லையா, வெள்ளி விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஜெமினி கணேசன் வந்து அவருடைய வயதான காலத்தில் தன்னை பற்றி தனக்குத்தானே நீ ஒரு ராஜாடா, உனக்கு என்ன குறைச்சல், முதுமை வந்தால் வரட்டுமே, முதுமை வந்தால் உனக்கு என்ன, தனக்குத்தானே துணை நினைச்சாச்சுன்னா உலகத்தில் தனிமையே கிடையாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். இதுக்கு யாரை பாட வைக்கணும்னு நினைக்கும்போது வந்து விகுமார் அவர்கள் வந்து எப்படியாவது மெல்லிசை மன்னரை பாட வைக்கணும், ஏன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கு வந்து அவர் பாடினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த பாடல் வந்து மெல்லிசை மன்னர் பாடினா நல்லாயிருக்கும்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னங்க இது எவ்வளோ பேர் பாடுறதுக்கு இருக்காங்க, நீங்கள் என்ன ஒரு இசையமைப்பாளரை போய் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா இது எதுக்குன்னா, பாலச்சந்திர அவர்களோட இந்த மெல்லிசை மன்னரோட அப்போ வந்து பெரிய தொடர்பில் இல்லை, பெரிய அளவில் தொடர்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் கேட்கும்போது, அது நான் கேட்குறத விட நீங்கள் போய் கேட்குறீங்களான்னு இவர் கொஞ்சம் தயக்கம், யாருக்கு வீக்குமாருக்கு நம்ம போய் கேட்டால் ஒத்துக்காமல் போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது, நீங்கள் போய் கேளுங்களேன்னு யார்கிட்ட பாலச்சந்திர சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாராம், இல்லை ஒரு இசையமைப்பாளருடைய கடமை தான் ஒரு பாடகரை கூப்பிட வேண்டியது, அது வந்து என்னுடைய வேலை இல்லை, நீங்களே பேசுங்க, நான் எனக்கு சம்மதம் தான், ஏன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் இசையமைப்பாளராக இருக்காரு, அவரை ரெண்டாவது நானும் அவர்கிட்ட தொடர்பு இல்லாதனால நீங்கள் போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரொம்ப தயங்கி தயங்கி தான் போய் கேட்டிருக்காரு, ஏன்னா அவர் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ரொம்ப மரியாதை, ஒரு பயம் கலந்த மரியாதைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பெரிய இசையமைப்பாளர் இல்லையா எம்எஸ்வி சார். ஸோ போய் கேட்டவுடனே அவர், வாங்க தம்பி உங்களை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கேன், உங்கள் பாடலாம் நிறைய கேட்டு வரேன், ரொம்ப அற்புதமாக நீங்கள் இசையமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தோளில் கையை போட்டு அரவணைச்சி பேசினாராம். நான் சொன்னார், என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் மறக்கவே மாட்டேன், அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு ஊக்கப்படுத்தி பேசினார். பேசிட்டு அப்போ சொன்னார், ஆனால் இந்த என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு படம் நான் வெள்ளி விழானு அதில் வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். ஐயோ தம்பி, நான் வந்து என்னுடைய படங்கள்லேயே நான் பாடல்கள் வந்து ஜாஸ்தி பாடுறதவர்கள் இல்லையே, நான் வந்து மாண்டேஜ் சாங் மாதிரி தான் பாடுவேன், லிப் மூமெண்ட் சாங் நான் எந்த டைரக்டர் சொன்னாலும் நான் மறுத்துருவேன், ஏன்னா நான் பாடினா நல்லா இருக்காது, நான் வந்து இசை அமைத்து பாட வைப்பவனே தவிர நான் பாடுபவன் அல்லன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே, இல்லைண்ணே இதுவும் அதே மாதிரி ஒரு லிப் மூமெண்ட் இல்லாத சாங் தான், சிச்சுவேஷனை விளக்கி சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மியூசிக் இப்போ மியூசிக் எங்கிட்ட மியூசிக் பண்ண சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதில் பண்ணி பாடிடுவேன், நீங்கள் பண்ண இல்லை இல்லை, நீங்கள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கீங்க இந்த மாதிரி அசரீரி பா, அதை அசரீரி பாடல்னு சொல்லுவார் யார், எம்எஸ்வி சார், அந்த மாண்டேஜ் வந்து அசரீரி பாடல்னு சொல்லுவார், சரீரம் இல்லாத பாடலாம், லிப் மூமெண்ட் இல்லாத பாடலாம், அதனால் வந்து எங்கேயோ கேட்கும் அந்த பாட்டு, யாரும் லிப் மூமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இது, வந்து நீங்கள் உங்கள் ஸ்டைலை கேட்டு உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பாட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், இல்லை இல்லை இல்லை மாற்ற மாட்டேன், ஏன்னா உங்களுடைய இசையில் நான் பாட வரும்போது என்னுடைய இஷ்டத்துக்கு நான் அந்த பாட்டை மாற்றக்கூடாது, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையோடு ஒத்துக்கிட்டு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அப்படியே எம்எஸ்வி சாரே கம்போஸ் பண்ணி பாடியிருந்தாருன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும், அவருக்கு தானுக்குத்தானே அவர் கம்போஸ் பண்ணி பாடியிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி விகுமார் அவர்கள் ரொம்ப அற்புதமாக கம்போஸ் பண்ண ஒரு பாடல். எம்எஸ்வி சாரா அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருந்தன்மையும், இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஈகோ பார்க்காம, எங்கடா இந்த பாட்டை போய் நம்ம பாடினோம்னா இனிமேல் நமக்கு வரக்கூடிய சினிமா வாய்ப்புகள் வந்து நமக்கு இசையமைக்கிறதுலேயே வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு தாட்டே அவங்களுக்கு வரலை. காரணம் என்னென்னா, தன்னுடைய தொழிலை நம்புகிறாங்களே தவிர இன்னொருத்தர் போய் பாடுறதுனால தனக்கு தொழில் கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயப்படக்கூடிய அளவில் இத்தனைக்கும் அன்னைக்கும் போட்டிகள் உண்டு, பட் அவ்வளோ போட்டிகளையும் தாண்டி ஆரோக்கியமாக வந்து ஒருத்தருக்காக இவர் கேட்குறாரு, அவருக்காக நம்ம விட்டு கொடுத்து போய் பாடுவோங்கிற ஒரு விஷயத்த 1972 இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு, அது எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், ஒரு இசையமைப்பாளருக்கு இன்றைக்கி தான் எம்எஸ்வி சார் போய் பாடுறாருன்னு சொல்கிறோம், இல்லை இல்லை அந்த காலகட்டத்திலேயே அவர் பாடிட்டார். ஏன் வந்து அவர் வந்து மெல்லிசை மன்னர் வந்து விகுமார் சாருக்கும் பாடியிருக்காரு, ராஜா சாருக்கும் பாடியிருக்காரு, ரஹ்மான் சாருக்கும் பாடியிருக்காரு, இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய பேருக்கு பாடிட்டார். ஸோ அப்படிப்பட்ட பாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல், இந்த உனக்கு என்ன குறைச்சல்ங்கிற பாடல். இதை நீங்கள் கேளுங்கள் இந்த பாட்டை,

எம்எஸ் விசாரே கம்போஸ் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா எம்எஸ் விசார் கம்போஸ் பண்ணலை, கம்போஸ் பண்ணது விகுமார் சார் தான். இதை பெருந்தன்மையாக எம்எஸ் விசாரே சொல்லியிருக்காரு, எனக்கேற்ற ஸ்டைல் மாதிரி இருக்குமான்னு நான் யோசிச்சேன், ஆனால் கரெக்ட் ரொம்ப அற்புதமாக என்னுடைய நான் எப்படி பாடுனோ அதை தெரிஞ்சுட்டு என் ஸ்டைல்லையே அந்த பாட்டை அவர் போட்டிருந்தாரு அப்படின்னு பெருந்தன்மையாக அவரை வாழ்த்தி பேசி வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

இன்றைய வானிசையின் வெள்ளி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நெஞ்சில் நிறைந்த பாடல் புலமை பித்தனின் வரிகளில் 1968 வெளிவந்த குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசை அமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நீங்கள் கேட்டது வானிசையின் வள்ளிமாலை தமிழ் ஒலிபரப்பு. இத்துடன் இன்றைய ஒலிபரப்புகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வள்ளிமாலை வான் அலைகளில் சந்திக்கும் ஆர்வத்தோடு இப்பொழுது விடைபெறும் நான் குமார் சின்னத்துறை. வணக்கம் நேயர்களே.